கக்கட பறந்தாலிஞ்ச ஈ தொப்புக்கு ஓரந்து குண அணக்க ஓரந்து ரச குடித்து கக்கட பதினெட்டுங்க ஈ தொப்புல பதினெட்டு ரச அணக்க பதினெட்டு தரத்தர மந்து குடித்திப்பா கக்கட பத்தொன்பதுலிஞ்ச ஓரந்தே மந்திர குண கம்மியாயின்னு பப்பான்னு நம்பிக்கை உண்டு. அதனுண்டு கக்கட பதினெட்டுங்க அணக்க ஆகஸ்ட் மூந்தனே தாரீக்கு வந்து மது பாயசா மது புட்டு மாடித்து திந்தக்க கோட்டை பத்தித்து நைச்சித்து சோத்தி திப்ப தடிக்கு பெக்க ஆப்பதலத்தை பதினெட்டு தரத்தர மது தடிக்கு கூடித்து காயலை இஞ்சக்க தடிஞ்ச தூராப்பா கூட்டுக்கு மதுர ரச தடிக்கு பிடிப்பானுண்டு ஏது காயலவு பப்பலேன்னோ நம்பிக்கை. நேராய்த்து இ மது தொப்புலு கக்கட பதினெட்டுங்கு பதினெட்டு தரத்தர மது இப்பான்னு ஆனால் நம்பலும். என்னங்கன்னாக்கா கக்கட பதினெட்டுங்கு முப்படே கக்கட அஞ்சு பத்தங்கல இ தொப்புலு ரசவே இப்பில. கூட்டுக்கு ஈ சமயத்து மது பாயசா மது புட்டு மாடினாக்கா தடியில் ஒவ்வொரு வித்தியாசமும் காம்பலே. அச்சங்கி கக்கட பதினெட்டுங்கு தொப்பு கொச்சித்து மாடினா மது பாயசம் உண்டத்தேங்கி தடியில் ஒரு தரா பெக்கை புட்டுவதல்லத்த பைட்டு உண்டித்து புத்தண்டி தானது பித்தியாந்த போலக்க வந்த மாடுவக்க வந்த சோந்தி திப்பா. இது நோண்டு இதில் மதுர அம்சம் கூடி தப்பது நேரு இருந்து வைஜானிக்க நம்பிக்கை. இ மது தொப்புனா கக்கட பதினெட்டுங்கு கொஜித்து இரிஞ்சித்து கத்தித்து வலையில் பெச்சித்து ரசம் விழிஞ்சது அதுங்க அக்கி வெள்ள இட்டித்து மது பாயசம் மாடுவா. அக்கி தடி இட்டித்து மது புட்டு மாடுவா. திம்புக்கு நல்ல சோதுவளை தீனி கக்கட பதினெட்டுண்ட விசேஷ தீனி. ஆச்சங்கி இது கொடுக்கல் அல்லத்தே போற எல்லியூ காம்ப குட்டுல. இதன் காரணம் என்னன்னாக்கா இ மது தொப்பு படிஞ்சாறு குந்து சாலில் மாத்திர காம்பக்குட்டுவதால தே போர ஜாகத்து அபரூபா. வயநாடு ஜில்லையில் இது ஆதி ஆயத்து காம்பக்குட்டுச்சுந்து ஒன்றா. அதில் ஏசிய கண்டத்தை பெருத்து மது மாருக்கு போண்டியான மரகுடா தொப்பு தோல் நாறு பேர் கொடுகுல மாத்திர குட்டுவோம். கொடுகுல மாத்திர பொழியோ என்னது வைஜானிக சம்சோதனையில் குத்தாய்த்து வயநாடுலு இக்க கம்மி ஆகி போய்த்துளோம். அந்தனாய்த்து போர எல்லியூ காம்பக்குட்டத்தை இ மது தொப்பு கொடுகுல மாத்திர உள்ளானுண்டு மது பாயசா மது கூழு மது புட்டு கூட கொடுக்கிற விசேஷ தீனிந்து அணைச்சிட்டடித்து. இ மது தொப்புக்கு துளு தக்குலு ஆட்டி சொப்பு ஒன்றா. இதுங்கு வைஜானிக்க பெதா அன்னக்கா பொட்டானிக்கல் நேம் ஜஸ்டிசியா வைனாடென்சிசி ஹைன். இதனை பழைய பெதா அத்தன்டோதா வைனாடென்சிஸ் நீஸ் அகந்தேசியா ஜாத்திக்கு கூடன குட. இது 1929 அரண்ய விஞ்ஞானி ஜேஸ் காம்பல் ஆதி ஐத்து இ மது தொப்புனை கண்டுபிடிச்சனா பாரதத்திர அரண்ய இலக்கே தாக்கனை மண்ண போல இ தொப்பு கூட தும்ப பச்சை காடுல தட்சிண கன்னட கொடகு பூர்வ நீலகிரி வயநாடு பிஞ்ச தட்சிண மலபார் படிஞாறு குந்து சால்ற ஒத்துல மாத்திர இது காம்ப குட்டுவா. மது பாயசா மது புட்டு மாடுவது சுமார் கிரமம் உண்டு. மது தொப்பு பிஞ்சா சுழி சுழி தண்டனை கத்தித்து ஜஜித்து நீர் கிட்டித்து பெச்சதேங்கி சுமார் நேரம் கைஞ்சது அதோட ரசவழிவா. இன்னென்ன எடுத்த ரசத்துற மது கூழு நீலி ரங்குல் இப்பா. இல்லைங்கி கத்துன தொப்புனா வலையில் பெச்சித்து பேவு சுட்டித்து ரசம் எடுக்கலும். ஆச்சங்கி ஈ ரச சென்ன கர்த்த ரங்குல் இப்பா. கத்தனை அக்கினா தொப்புற ரசத்தை பேவு சிட்டித்து பெல்ல இட்டித்து தேங்கை துரண்டி திட்டித்து பட்டள கிட்டண்டு சென்ன நெய் பூக்கின்னு உம்பது நல்ல ரசம். இதுங்க யாலா தேங்கிற ரச கூட்டுனாக்கா அதனை நேரான கமனா பின்ன நேரான ரங்கு பதிலாப்பா. பின்ன புட்டு மாடுவது என்னன்னாக்கா ஒரு அளத்தை அக்கிக்கு ஆறு அளத்தை மது தொப்புற ரச கூட்டித்து புதுர குட்டித்து புதிரித்தானதும் அதனை நெய்ங்கனே கடந்தித்து அதனை தொழிச்சேண்டு பேவுச்சிடுவா. பெஞ்சித்தானதும் சர்க்கரை இல்லைங்கி வெள்ள இட்டித்து சென்ன நெய் இட்டித்து நெய் பரட்டின தளியக்கு பூக்கித்து ஆறுன பிஞ்சா போண்டியானனுக்கே முறிச்சித்திங்கோலும். தொழிச்சுவாக்க ஒரு சமச்சம் மறுக்கின்னு கலந்தித்து பூக்குனாக்கா தலையை திட்டித்து முறிப்புக்கும் சுலபாப்பா நோட்டக்கும் சாயிப்பா. அக்கி கடந்தித்து விடுவாண்ட பதில் அக்கி பருத்தித்து தறி மாடித்து அதனை கூட்டித்து மது புட்டு மாடலும். இட்லிற மாதிரி கடும்புட்டுற மாதிரியும் மாடலும் கூட்டுக்கு தோசையும் பூக்கோலும். மது கூழு அல்லங்கி மது புட்டு இதனை உம்பாங்கு திம்பாங்கு ஒரு நேமம் உண்டு. மது கூழுக்கு பெல்லா சர்க்கரை விடுவாக்காகா கலத்தேனு மேக்கேன்னு மாத்திர திங்கோண்டு. பூலிச்சலையனோ ஒரு முள்ளு தடைப்பா அதனை பண்ணு முத்து மண்டிறனக்கே. ஆ தடற காய் பண்ணான பிஞ்சா மாத்திரா தேன் எடுத்துட்டு மது கூழுக்குள்ளானா மண்ணுற மோப்பெல் பாய் பொதி கட்டித்து பெச்சோண்டு. பைட்டு மது கூழு மாடோண்டு உம்பக்காக்கா நடுப்பாதிரை கைஞ்ச மீஞ்சா பித்தியாந்து சூரிய உதிப்பாங்கு அண்ணக்கா கோழி கூவாங்க மீஞ்சா உங்கோண்டு. இது பண்டைத்தனேமா மது கூழு மாடான கண்ட மக்களை உம்பு சிடத்தனைக்கே ஒரு கூட்டுவது இருள் வரையண்டுள்ள மக்களெல்லாம் காக்கித்து ஒப்பித்து உம்பு சுடுவது அவங்கட கோல். ஈ தர கட்டின நேம எல்லா ஊர்லும் உண்டோ அல்ல வாரந்த ஊர்ல மாத்திரம் உள்ளதோ கொத்துல. அச்சங்க இது பண்டு மாடி நெஞ்ச நேமந்தும் நேரு. இதெல்லாத்தை கக்கட திங்கத்து தடி கோட்டை பத்தி திப்பானுண்டு நாடு கோழி கறி பெருத்து ரசா. இதுங்கே கக்கட கோழின்னு ஒன்றும் வேலில் கிட்ட ஞண்டு மீன் பேனில எரிச்சி மாடித்து பெச்சண்ட வணக்கு எரிச்சி மண்ணு மேய்க்கிது பெச்சண்ட சக்கி குர்ற பஜ்ஜி முதிரை பஜ்ஜி இதெல்லாம் உஷ்ண வஸ்து ஆனானுண்டு மழைக்காலத்து தடின பெக்கையில் பெச்சவுக்கு பின்னா காயல பரத்தனைக்கு காத்தவுக்கு நல்லதுன்னு பெரியண்டு தக்கு. கக்கட கொடவு திங்கத்தர நாலனை திங்க அடமியாறு காதியாறு ஆதரை ஆனப்பிஞ்ச பப்பதே கக்கட. இ கக்கட திங்க காலோதி ஜூலை 14 தாரீக்குஞ்சா ஆகஸ்ட் 18 தாரீக்கு தான் இப்பா. பண்டித்த கக்கடக்கு இ

0: இக்கத்தக்கடக்கு பாரி வித்தியாசம் உண்டு. பண்டு ஜோராய்த்து பொஜ்ஜனிஞ்ச மழை காத்து கோட்டா இதனெல்ல கேனம் அடித்து சுமாரில் காதைய பழஞ்சொல்ல புட்டேண்டித்து. காதிய கெத்தனை தக்காம கக்கடத்து ஒக்காம. கக்கடத்தில் தித்துக்கு புத்த குஞ்சின் அடுப்புக்கும் நேரம் இல்லை. கக்கடத்து காலு கூட்டி அழுப்பானுண்டா? கக்கடத்தில் பறந்து அழுத்தக்கா ஒக்க ஒடுங்கு. கக்கடத்தில் தாமனை கேனானனுக்க கக்கடத்து துக்கி நடப்போம். அவனை கக்கடத்தில் குட்டலு வெப்பஞ்சி கெத்தி போடு. இ பழஞ்சொல்லு அனுபவத்தில் தக்கு. அக்கத்த ஜோரான மழை, ஜோரான காத்து, பூளப்பகை, கோட்டா, புருஷத்திலத்த நைப்பு இது நொண்டு பந்த தக்கு. அச்சங்க இதெல்லாம் இக்கத்திர கக்கடக்கு சரியானது அல்லபடி. இன்னும் சென்னங்கால கைஞ்சத்தங்கி இக்கத்த மக்கக்கு நாங்கள் பண்டைத்த கக்கடை எந்த நெஞ்சத்து வேணும்னு நாங்கள் எழுதித்து காட்டி கொடுப்பதோ, சித்திரத்தில் காட்டி கொடுப்பதோ, இல்லை கதை எண்ணித்து கொத்து மாடதோ மாடாண்டியாக்கும்.
1: இச்சனர கக்கட திங்கத்திர நெய்ப்பு பைப்பு தீனி இவ்விஷயத்தை தக்க பிறந்தவு ஸ்ரீ சட்டங்கட ரவி சுப்பையன். இனி கேக்க கக்கட கேளி தக்கு பிஞ்ச கவன ஸ்ரீ சக்கர தியாகராஜ் அப்பையா ஐங்களுண்டு.
2: நானு என்னுவ கக்கட திங்கா இந்த ஹைடெக் காலத்தர பிரயத்னத்துள்ள ஜனடா பதுக்கிற கக்கட திங்கா அல்ல. எனக்கு மண்ணு காலி பரிசர ஏற பாழைத்துள்ள வாத்தாவரணத்துல கக்கட கிஞ்சா ஒரு 70 காலக்கு பயத்துற கக்கடத்துல பரி பரிக்கு போப்பி. காரணம் இந்த கக்கட திங்க ஆச்சங்கியூ பேலு தும்ப ஜனட ஓட்டுக்களி காம்புல, மூத்தத் நாட்டிற கௌஜி காம்புல, பரத்த சக்கை குரு, பரத்த அக்கி, வெள்ள திம்புக்கு ஆமனை ஈமனை பேத இல்லத்த கக்கட குழு காலி வெதுக்கு ஜடிமலைக்கு மக்களா பாலங்களா வேல் தும்ப ஓடிக்கழிப்பது எல்லையும் இந்த காம்புல. மனப்பட்டில் ஆ கக்கட்டு கக்கட்டு கொட்டு கூடு தும்பி சாக்குன கோழி அட காம்புல, அம்பேந்து கடிச்சு குஞ்சி அற்பது கேப்புல, சொம்பக்கி சோமச்சி பட்டத்தி கௌரிந்து பையத்தா கற்பக்காச்சோது காம்புல, குரியே அப்புனு சோமுனி மொகர்ந்து உப்புக்கு நொக கட்டுனக்கா ஐங்களாய்த்தே நீங்கி பல்சென்று சாலு கூட்டுவோ அத்தோளோ காம்புல, உளமை மாடுவோ இனிகுட்டு நேர்ந்த எத்தோளோ காம்புல, தாவை தைப்போது காம்புல. இந்த டில்லர் சத்து சென்ன சென்ன இல்லையோ இந்த தண்டு ராசா தலைக்கட்டி உப்பது புட்டக்கா வேணிலே டிராக்டர சத்துரை காலத்து நேரான கக்கட அர்த்தமாடியோ கையில் இது தாட தப்பு அல்ல. போண்டத்த ஆசை மன தும்பித்து நடப்பு நேமா கஷ்டப்படுவது போண்டாந்து பதுக்கிற அடிப்பாயத்தின ஓரோரோ பிழையே பதில் மாடியண்டு இந்திக்கு எல்லாம் பதிலாய்த்து உந்த உந்து கெந்துல காரிய ரூபத்து கண்ணும்ப நோட்டி குசிப்படுவந்த ஆச்சாரத்தின அப்பங்கா அஜ்ஜங்கா முத்தாத்தங்க மாடித்து கொடவட இம்மண்ணுரா ஈ நாடுற பெத லோக்கக்கே கொத்து மாடித்து போய்த்து இந்த அள்ளி இல்லி இந்த கொடவ கொடகிற பக்கிய பெத கோந்தண்டு இல்லைன்னு அல்ல. ஆச்சங்கி பண்டு காலத்துற ஆ நெம்மதி, ஆ பில்லு மணிற பெக்க, பக்க மரத்துற செக்க, மனதும்ப மக்கா, ஆமனை ஈமனை கூடி நாட்டி பேல்லு, பூவது ஓவது தோடுலு பூவது ஓவது மின்னக்கு சூரங்களாய்த்து பாவோ ஆ செற்புத்திர களி தெளிந்து எல்லியூ காம்புல. மனைக்கு வந்தொந்து மக்க அதுலூ நீர்க்காய் போச்சு, அங்கட பெண்ணில் பேக் புஸ்தகத்துற பார ஆச்சு, சோத்து சிக்கி மனை சேரிச்சிங்க மதியந்த அப்பக்கா ஈ கக்கட திங்க நாளை ஈ மண்ணில் புட்டி பொழந்து தாண்ட கொடவாமேன நீசுவது பல்ல சாயில் ஆக்குந்து ஆப்பில. கக்கட 18 இந்த பேலிற பரியில் நட்டண்ட ஒரு மது தூப்புற ரசத்து ஒரு கூழு இல்லை ஒரு புட்டு ஃப்ரிட்ஜிஞ்ச கோழில் ஒரு நூ புட்டு அதில் ஒரு சாரவும் இல்லை. பண்டித்த கக்கடத்து குறிஞ்சி காடு மலைஞ்ச மது தொப்பு உம்புளு கடுப்பிச்சிட்டு காலில் சோரை பறப்பிச்சிட்டு கொண்டுன்னு பாபோஜா தர தரத்துற காடு கோபுரை திந்து பொழந்த மது தொப்புற ஆ ரங்கு ஆ புட்டுற கவனா மனை மனைக்கு பாஞ்சி போப்பைஞ்ச தப்பா. மல்ல கோழிற தொடப்பீசுக்கு அப்ப உண்ட கூட அண்ணத்தம்மனங்க பட்டேட முறை உம்பளை மனையில் 5-6 மக்கள் அவ்வ சமாதானமாடியண்டு கோழிக்கறி

0: பானை கோயில்ல ஜெடி மலர உயித்துக்கு அத்த பானை கோயில்ல கொட்டொழிஞ்சி கொட்டுலு திந்து இடுப்பில்லு கொட்டொழிஞ்சி கொட்டுலு திந்து இடுப்பில்லு மணமக்களோ மடக்கு ஓட்டு போக்கு இல்ல மணமக்களோ மடக்கு ஓட்டு போக்கு இல்ல மழைகால ரஜாந்து ஒலை துருங்கி மணலு மழைகால ரஜாந்து ஒலை துருங்கி மணலு பேலுப்பரைத்துனும் ஓணி எழிவதில்லை யாக்கா முழித்திப்பக்க பேல் உப்பக்கில்ல யாக்க முழித்திப்பக்க பேல் உப்பக்கில்ல தேக்கு நீர் மேக்கலிஞ்ச கிப்புணியும் வந்து தேக்கு நீர் மேக்கலிஞ்சி கிப்புணியும் வந்து காவேரி பொலைதும்பி திறமையும் பண்டு காவேரி பொலைதும்பி திறமையும் பண்டு கக்கடத்து குந்தெல்ல கூழ கவிஞ்சி மங்கு நேர மஜ்ஜனாந்து இருட்டு மேங்கி தந்து கக்கடத்து குந்தெல்லா கூழ கவிஞ்சி மங்கு நேர மஜ்ஜனாந்து இருட்டு மேங்கி தந்து ஆதரர ஆரித்ர அனக்குன பர கண்டு திங்க கக்கட நான கிச்சி கேடு நாக்குண்டு ஆதரர ஆரித்ர அனக்குன பர கண்டு திங்க கக்கட நாக்கூ கிச்சி கேடு நாக்குண்டு துணைக்கு புனர்வசு புஷ்ய அஸ்லேச சங்கா துணைக்கு புனர்வசு புஷ்ய அஸ்லேச சங்கா கக்கட திங்க வந்து அஜ்ஜ தாய்க்கு பங்கா செடி செடிர ஜெடி ஒம்மா போலி போலில் துளி இம்மா செடி செடிர ஜெடி ஒம்மா போலி போலில் துளி இம்மா எட இருளு தெடுவம்மா அந்தி மோந்திக்கு மும்மா எட இருளு தெடுவம்மா அந்தி மோந்திக்கு மும்மா பீஜி நெளிஞ்சி காத்து ஜர பரர செரலொம்மா பீஜி நெளிஞ்சி காத்து ஜர பரர செரலொம்மா நெரு நெருந்து பிரிஞ்சி மர குயின இருட்டுக்கு ஜம்மா நெரு நெருந்து பிரிஞ்சி மர குயின இருட்டுக்கு ஜம்மா மஜ்ஜனுக்கு குந்தில்ல திங்க கக்கட இருட்டு மஜ்ஜனுக்கு குந்தில்ல திங்க கக்கட இருட்டு இந்தக்கூ குந்தில்ல திங்க கக்கட பெறத்து இந்தக்கூ குந்தில்ல திங்க கக்கட பெறத்து கெலஜக்காகத்த திங்க கக்கடா மறந்து மண்ட செவர இல்லை கக்கடோ பறந்து மண்ட செவரவும் இல்லை கக்கடோ பறந்து ஒயஞ்சி போனக்க கோழு ஒயஞ்சி போனக்க கோழு சொர்க்கில்ல கூழு கக்கட திங்க அதா கோளோடு கோழு கக்கட திங்க அதா கோளோடு கோழு இன்னி மாடுவது என்ன மல்லக்கோழி நூப்புட்டு இஞ்சி மாடுவதென்னு மல்லக்கோழி நூப்புட்டு மரக்கேம்பு கறி கூழு தீந்துண்டு வரக்கு மரக்கேம்பு கறி உண்டு தீந்துண்டு வரக்கு இது ஆனது இஞ்சி மாடுவதென்னு தொப்புற ரசப்புண்டி மது கூழு புட்டு தொப்புற ரசப்புண்டி மது கூழு புட்டு தாத்தே தொப்பு கறி கூழு கக்கட பதினெட்டு தாத்தே தொப்பு கறி கூழு கக்கட பதினெட்டு இஞ்சி மாடுவதென்னு பரத்த சக்கே குரு பரத்து பரத்த சக்கே குரு பரத்து சட்டி ஜோபத தும்பி கையிட்டு பொதத்து கோட்டை பிடிச்சக்கோ ஜோபு கை புடத்தை இட்டு கோட்டை பிடிச்சக்கோ ஜோபு கை புடத்தை இட்டு இதனெல்லாம் திந்துண்டு தடிவரத்த நாடு இதனெல்லாம் திந்துண்டு தடிவரத்த நாடு பண்டதங்கே பாலங்கட படபீரங்கட நாடு பண்டதங்கே பாலங்கட படபீர நாடு ராஜபோகவும் கண்ட பெரிய தீரங்க கெந்து ராஜபோகவும் கண்ட பெரிய தீரங்க கெந்து வெப்பினோ நாமேதி கக்கடத்துற கோழி ராஜபோகோ கண்டு பெரிய தீரங்க கெந்து இல்லை ராஜபோகோ கண்டிங்க நாங்கடா அஜ்ஜ தாத்தங்க முத்தாத்தங்க கொடகுனா ராஜங்க ஆளியணித்தா ராஜங்கட காலத்தனா வீர சூரத்தனா காட்டி கொடுத்து துண்டு அதங்கு ராஜபோகவு கண்ட பெரிய தீரங்க கெந்து வெப்பினோ நாமீதி கக்கடத்துற கோழி வெப்பினோ நாமீதி கக்கடத்துற கோழி நெனப்பினோ நானெந்து திங்க கக்கட கேளி நெனப்பினோ நானெந்து திங்க கக்கட கேளி நெனப்பினோ நானெந்து திங்க கக்கட கேளி
1: இச்சனர கக்கட கேளி ஸ்ரீ சக்கர தியாகராஜப்பையா எங்களோடு தக்கு பின்ன கவன கேட்டீர ஸ்ரோத்ருவளே நீங்க எல்லாருக்கும் கக்கட பதினெட்டாண்ட